0: நீங்க ஓம் சுவாஸ்தி அஷ்டு ஓம் சுவாஸ்தி அஷ்டு ரஜங் சமங் நிக்கி கண்டூன் இங்கே ஓம் சுவாஸ்தி அஷ்டு அது இச்சா நிக்கி சமுட்டோன்னு வாரின் மல்லே இங்கே ஓம் சுவாஸ்தி அஷ்டு
1: ஓம் சுவாஸ்தி அஷ்டு
0: இங்கே ஓம் சுவாஸ்தி அஷ்டு
1: கசிபாங் கசிபாங்
0: Swastiastu, udah ya ini niki sih niki, udah ya, ini.
1: Udah ini Pak De.
0: Ini rayu rayu.
1: Ini sih lama kelebat di kamar
0: ini. Ah bejak yang kena kirawan saja nih cuaca dan mendek minap niki no.
1: Ina mudah-mudahan yang pantan mau kelebuk.
0: Ini gelis nada mau kelebuk malam ini.
1: Ini bulan dua matana sarana gem yang sering ini. Ah niki nada Pak De pantan mau kelebat.
0: Urus urus.
1: Om Swastiastu.